0: Welcome back, viewers. You're watching The Burning Question on India Today. And at the very top of this segment, we are starting with breaking news that's coming in. It's a mega India Today exclusive news break. Uday Nidhi's fast response on delimitation. Uday says, and I quote, DMK has always opposed delimitation. DMK clarifies delimitation stand on India Today. Uday Nidhi to India Today will oppose delimitation. Tamil Nadu leader of opposition Uday Nidhi exclusive says always opposed delimitation and will continue to do so. Remember, just a little while back, we were telling you how there is still seemingly some sort of an undecisiveness with regards to the DMK and whether they will be supporting the bill in the House or not. Now, Uday Nidhi's talent comes out to draw out the line that it is, and the DMK continues to be against delimitation bill.
1: Hello, sir. Sir, today there is going to be a resolution, sir, for the central tax.
2: Yeah, definitely we welcome it, but we have requested them to bring a resolution. Yeah. About the farmers. Yeah. So we want to talk about that first.
1: So the Chief Minister has called a meeting with all MPs about the delimitation.
2: Yeah, our leader will take a decision very soon.
1: Will the DMK welcome delimitation?
2: We have been against delimitation for the past 1 year. Okay. This government has just taken a stand now. But we have been against delimitation for the past 1 year. So we will not change our stand. But our leader will take a decision and he will announce it.
1: Thank you. Sir.
2: Thank you.
1: Hello, sir. Sir, today there is going to be a resolution, sir, for the central tax.
2: Yeah, definitely we welcome it, but we have requested them to bring a resolution. Yeah. About the farmers. Yeah. So we want to talk about that first.
1: So the Chief Minister has called a meeting with all MPs about the delimitation.
2: Yeah, our leader will take a decision very soon.
1: Will the DMK welcome delimitation?
2: We have been against delimitation for the past 1 year. Okay. This government has just taken a stand now. But we have been against delimitation for the past 1 year. So we will not change our stand, but our leader will take a decision and he will announce it.
1: Thank you.
2: Thank you.
1: Hello, sir. Sir, today there is going to be a resolution, sir, for the central tax.
2: Yeah, definitely we welcome it, but we have requested them to bring a resolution. Yeah. About the farmers. Yeah. So we want to talk about that first.
1: So the Chief Minister has called a meeting with all MPs about the delimitation.
2: Yeah, our leader will take a decision very soon.
1: Will the DMK welcome delimitation?
2: We have been against delimitation for the past 1 year. Okay. This government has just taken a stand now. But we have been against delimitation for the past 1 year. So we will not change our stand. But our leader will take a decision and he will announce it.
1: Thank you.
2: Thank you.
0: So Anika Kesav joins us on the broadcast after that interaction she had with the leader of the opposition of Tamil Nadu. Anika, you got in responses for us on two matters. One being the resolution, which Uday Nidhi's Stalin has said that they've always been voicing their support for a resolution which brings about equal distribution of the centre's tax devolution. And at the same time, he seems to be very clear that the DMK still continues to be against delimitation. It's just the official announcement for whether they will be up against or for the bill is still awaited from their leader.
1: Well, that's right, Shreya. In fact, it is India Today's big exclusive news break because till now, it was quite unsure as to whether the DMK will continue to oppose the delimitation bill or not. For the last 1 year when they were in power, the DMK was opposing delimitation. But after they got to the opposition, there were murmurs about softening of stance of the DMK on delimitation. Will they or won't they support delimitation in the parliament when the bill is brought in? Even the Chief Minister has called in for an all-MP meeting in Tamil Nadu on August 8th to discuss the delimitation issue. Uday Nidhi says and clarifies to India Today that DMK will continue to oppose delimitation. There is no change in DMK's stance. They will continue to push back the delimitation bill with all its might, is the sort of clarification that we're getting from Leader of Opposition Uday Nidhi Stalin. Even in Parliament, this delimitation bill will be brought about. In the Parliament, it's the DMK MPs that are in majority. And that's what makes the DMK stance on this matter all the more crucial. We have only DMK legislators in majority, but you know, when it comes to Lok Sabha, it is the DMK MPs that continue to dominate. 22 of them from the DMK. And therefore, what the DMK says will really make a huge difference in the delimitation bill. And that's a big clarification that's coming in question on India Today that Udayanidhi Stalin says that DMK will continue to push back delimitation and there's no change in DMK stance.
0: But just a few weeks back, or roughly a month back, it was MK Stalin who had come out to say that, yes, we have still not decided upon whether we support it or not, but as long as this southern... Anaga, I'll just come back to you. We have Tamilasai Sanrajan joining us on the broadcast. Ms. Sanrajan, thank you for speaking to us on India Today. What do you make of Udayanidhi Stalin now coming out to say that the DMK will be up and against the delimitation bill, just like they had been ever since the bill was ever introduced?
3: First of all, I want to mention that the DMK MP, Tiruchi Siva, told that we will assess and what all the provisions and then we will decide. Some of the MPs told the same thing. But suddenly why Udayanidhi want to express that they will be opposing the bill, I don't know. And another thing, our government very categorically and very clearly they have mentioned southern states will not be affected. And when our Honorable Home Minister came to Coimbatore in the land of Tamil Nadu itself, he told there won't be any problem to southern states, particularly Tamil Nadu, and it will not be affected. But I don't know, without assessing and without knowing what the provisions will be there, and suddenly if they are tweeting, that is not correct. That is my view.
0: You know, Ms. Sanrajan, if indeed the DMK continues with its stance of not supporting the bill, it will end up becoming a challenge for the NDA to get those numbers for the bill to be passed in the House. How does the BJP plan on dealing with this problem then?
3: So that our leaders has to decide, but I am very confident that this bill will benefit the nation and this will be passed.
0: So what would you have to say to a DMK leader today? In fact, MK Stalin a few weeks back had come out to say that as long as it doesn't hamper the representation of the southern states in the House, it is fine to have the bill discussed in the very House. So that sort of seemed like a softening of stance.
3: Yeah.
0: So what would you have to say to convince an Udayanidhi today to also follow the same?
3: No, that is what. Why Udayan? Because there is a... there are MPs there, elected MPs there, and there is a leader there. And it is the typical mindset of dynastic politics. And why Udayanidhi want to control the mindset of the MPs? And the MPs let them discuss and let them announce why he want to take it. And that itself says how the dynastic politics is so arrogant enough to convey the message in this manner. So let them decide and let them come out with, after the discussion, let them come out with a decision. Why the decision is conveyed by Udayanidhi, he is the opposition leader of the assembly. So this mindset itself wrong.
0: So Ms. Sanrajan, do you think Udayanidhi might actually end up influencing the MPs as well to, you know, not be backing the delimitation? Or do you think the BJP might be able to convince them on that front, with all the parliamentarians meeting on this matter?
3: Yeah, this is a matter which should be discussed by the parliamentarians, and let the parliamentarians take a decision. As our government has clarified that all the states will be benefited. Whatever the decision by the government, it will be benefiting the states only. Why the government should be biased on other states as it is propagated. And it has been clarified by the government and all the states will be benefited. Why Udayanidhi in a hurry want to tweet and want to take an upper hand? That itself wrong in democracy. Let the elected MPs decide and the leader of the elected MPs decide. And why he want to take an upper hand? This itself shows they want to control the decisions of the MPs.
0: Right. Ms. Sanrajan, thank you so much for joining us on the broadcast and putting forward your party's stance. Viewers, whether this ends up becoming a challenge for the BJP to indeed convince the DMK to back them on this bill, that definitely is something only time will tell, which side MK Stalin finally decides to, in fact, bat on whether he will go for it or not. Because remember, it was M.K. Stalin, the same M.K. Stalin who back in the month of April had even burnt that document, the very bill that had coming out, that had come out with the delimitation bill. Just listen into what Udayanidhi Stalin has to say in the House.
2: ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும்.
4: மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி மட்டும் நீங்கள் இங்கே பேச வேண்டும். விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிற போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
2: ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு இரண்டாவது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சிச்சு இப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்க நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு, அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே, இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது.
4: நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் உங்கள் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவனயீர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்த தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. அது கவனயீர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவனயீர்ப்பு சிறப்பு கவனயீர்ப்பு கொடுத்திருக்கீங்க அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையற்ற சர்ச்சையும் எதை நோக்கி போக வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விரும்புகிறதோ அதை நோக்கி மட்டும் போங்கள். இங்க வந்து இதை ஒரு பெரிய அரசியல் இருக்கு. முன்னாள் முதலமைச்சருக்கும் தெரியும் இந்த ஜீவாதார பிரச்சனையை வந்து எப்படி கையாளுது என்பதை பற்றி. மாநில அரசுக்கும் தெரியும். இங்கே என் முன்னால் இருப்பது விதிகளின்படி இந்த பேரவையை நடத்த வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்கிறேன். விதிகளுக்குட்பட்டு அவர் அவசியம் என்று கருதி அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை சாதாரணமாக மரபு என்ன என்றால் அதை படித்துவிட்டு இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை ஈர்க்கிறேன் என்று சொல்ல அமர்வதுதான் சரி. ஆனால் இதில் நான் பிரச்சனையின் தீவிரம் கருதி நான் அவரை பேச அனுமதித்திருக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இருங்க, நீங்க இருங்க. மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அதை சொல்லிட்டாங்க, நீங்க உட்காருங்க.
2: மாண்பு பேரவைத் தலைவர்கள், இந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனை என்று நீங்களே சொல்கிறீர்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். நாங்கள் தொடர்ந்து தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய
5: political and why is it that the Tamil Nadu government is still remaining silent?
2: இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு
5: முன்னாடி
2: பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தா உடனே ஒரு யூ-டர்ன் சொல்றேன்.
4: தேவையற்ற
5: பிரச்சனையை
2: ஒட்டிதான் தலைவர் பேசிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் ரெண்டு அமைச்சர்கள்
5: One of the ministers of PVK goes ahead and states and gives a statement saying that Chief Minister will go to Karnataka to speak on the Kaveri issue.
6: இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்க தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று
5: தாங்கள்
7: குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை என்று சொன்னார். என்ன முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி திருப்பி நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது.
4: மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் மீண்டும் சொல்கிறேன், சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வதுதான் மரபும் விதியும். அந்த அடிப்படையில் உங்கள் பேச்சை நீங்கள் முடித்துக்
5: கொள்ளுமாறு
6: பேசவில்லை.
4: இல்ல தவறு சரி,
6: அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் சொல்றாரு.
5: முதலமைச்சர்
6: இதையெல்லாம்
5: கேட்டுதான்
6: அப்படின்றால் ஏன் செல்லவில்லை இப்பொழுது உங்களுடைய
5: நிலை?
6: முழு பயிர்கள்
4: நான் இதெல்லாம் அனுமதிப்பதாக இல்லை. உங்களுடைய 56 விதியின் கீழ் கொடுத்திருக்க கடிதத்தில் ஒட்டி நீங்க நிறைய சொல்லிவிட்டீர்கள். நான் உறுப்பினர்கள் பேச வேண்டும். இருக்கின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த உறுப்பினரை பேச அழைப்பேன். எட்டிங் வேண்டாங்க, நான் என்ன சொல்ல, நீங்க பாருங்க, உங்களுக்கு பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு எதிர்கட்சிகளுக்கும் பேசுவதற்கு நிறைய அவகாசம் வேறு வேறு மானிய கோரிக்கைகள் வருகிறது. அப்ப நீங்க விரிவா விளக்கமா நீங்க பேசுங்க, பதில் சொல்றதுக்கு மாநில அமைச்சத்தை முடிங்க.
6: ரெண்டாவது, இந்த பயிர்கடன் தள்ளுபடி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, முழு பயிர்கடன் தள்ளுபடி.
0: So the Tamil Nadu Assembly is in session for the day and Udayanidhi Stalin in fact making some very sharp attacks at the government with regards to the farmers and their promises that had been made by the government but not lived up to. Those are allegations that have been made by the leader of the opposition. We'll keep a track of all of this, but for now we're wrapping up the bulletin right here. Do stay tuned as we come back into the next hour with all the latest updates there. Thank you for watching.

0: நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும், இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார், அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு இந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இரண்டு மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் இந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நம்ம பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் நம்மளோட நன்றிகள்.
1: For all of those who showered love on me, my thank you to all of you.
0: அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான
1: On the Kaveri issue, the Water Resources Department Minister will give a lengthy clarification.
0: அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த
1: குறுவை ஃபைனான்சியல் காம்பன்சேஷன் தட் தி ஆப்போசிஷன் ஹட் ஆஸ்க்ட்.
0: காவிரி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான
1: ஆன் தி காவிரி இஷ்யூ தி வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மென்ட் மினிஸ்டர் will give a lengthy clarification.
0: அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண

0: to a blame game of who approved what and what's happening now. Situations change, circumstances change. This, at the end of the day, needs to go to the court of law. That seems to be the TVK's approach here.
1: That's right. In fact, taking the legal route out is the TVK's approach. There was an attempt, of course, to meet with Karnataka's chief minister there in Bengaluru, but then that meeting didn't really materialize. And then he says that there was a lot of opinions that came in from different sections, and he has seen each and every one of those opinions. But also makes it very clear.
0: End of the day needs to go to the court of law. That seems to be the TVK's approach here.
1: That's right. In fact, taking the legal route out is the TVK's approach. There was an attempt, of course, to meet with Karnataka's chief minister there in Bengaluru, but then that meeting didn't really materialize. And then he says that there was a lot of opinions that came in from different sections, and he has seen each and every one of those opinions. But also makes it very clear that there's no...
2: ...mele anaitu kachi thalar kootam kootapattadho, adhe vola thamalagathilum anaitu kachi thalar kootatai kooti avade karuthukalai kekka vendum. Adoda... இதற்கு முந்தி இருந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது, அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்டவர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்தில் இருந்த வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் திறக்க நம்முடைய தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது போராடி வாதாடிதான் தண்ணீரை பெற வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு கர்நாடக அணையிலே போதிய தண்ணீர் இருந்தும் தண்ணீர் திறக்க மறுக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கன்னடி தண்ணீர் காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டிருந்தால் குறுகிய காலத்து குறித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபடி அணை நிரம்பிவிட்டது, கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பிவிட்டது, சாரங்க அணை
1: நிரம்பிவிட்டது.
2: ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டத்திற்கு விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வார்கள். அதே போல இந்த ஆண்டும் கிணற்று தண்ணீரை நம்பி அவர்கள் பயிர் நடவு செய்தார்கள். தண்ணீர் பற்றாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன்.
3: மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர். செல்லசுவாமி அவர்கள்.

பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் ஏற்கனவே முடிவு செய்த பிறகும் அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்க முடியாது என்று நம்முடைய இந்த சட்டமன்றமே முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் அது சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல, அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சர்வகட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும். அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து

0: இந்த அணை விஷயத்திலே நாம் ஒரு ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். நாம் இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் வாடுகின்ற விவசாயிகளுக்கு ஒரு குறித்த காலத்திலே உரிய நிவாரணத்தை தேவைப்பட்டால் கூட கொடுத்து இந்த அணைக்காக இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதுதான் அது சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இப்போது கேட்டு அமர்கிறேன்.
1: மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன், சுருக்கமா கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன நீங்க எழுதி கொடுத்தீங்களோ அதை ஒட்டி மட்டும் பேசணும்.
2: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காவேரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனையோ ஒரு அரசின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசியல் கட்சியுடைய உயிர்நாடி பிரச்சனை. காலகட்டங்களிலே காவேரி பிரச்சனைக்காக ஒத்த கருத்தோடு தீர்மானத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரித்திருக்கின்றன. காவேரி பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்னு, நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை பெற வேண்டும். அதே போல காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் இதற்கு சரியான பிரச்சனை என்று ஏற்கனவே இந்த அவையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறோம்.
3: Viewers, this is the Tamil Nadu Assembly in session, and as we speak you can see one after the other, in fact taking up the Mekedatu issue inside the house itself. We had Udayanidhi Stalin starting to speak right at the beginning of the session, raising his concerns over Mekedatu, over also the farmers of the state and how their loan wavering has not been taken into consideration. On the other end, it was Chief Minister Vijay who came up with certain clarifications about what the opposition had to raise in their speech. Post that, we just heard AIADMK's Edappadi Palaniswamy also speak on Kaveri water issue. And now, one after the other, we are looking at the speakers also express their opinions on the Mekedatu. Now, as we were speaking of the Mekedatu, just to give you a quick recap of where Tamil Nadu and Karnataka both stand at this given point. It's an issue that we've seen continue over decades as we speak. And this time, the TVK has come out to voice that they want a legal solution. That is how the entire matter shall be solved. And that's what they had to say, that that's why we had sent a delegation, a team, to visit Bengaluru and coordinate and sit down with the Karnataka government and understand how to in fact reach an amicable solution. Yet, we do not see a solution having reached. However, there was a release of water that we had seen just a little while back when there were finally rains that had come in as a relief. Anaga Kesar joins me back on the broadcast. Anaga, if you can hear me, one after the other, we do see opposition members speaking up about the Mekedatu. I would just request you first to take us a little through what Edappadi case Palaniswamy had to just say about the whole matter.
4: Actually, Edappadi Palaniswamy, who is the AIADMK's general secretary, primarily spoke about the Mekedatu issue and the Kuruvai crop farmers. He says that he claims that Karnataka, although it does have a surplus amount of water, has refused to give water to Tamil Nadu, is what Edappadi Palaniswamy says, and thereby requesting the Tamil Nadu government to go all out in procuring the required amount of water for Tamil Nadu to make sure that the interest of farmers at the end of the day is not compromised. Even on the Kuruvai crop issue, Edappadi Palaniswamy there saying that the farmers are in distress at the moment. So therefore, the farmers there need to be compensated financially adequately, highlighting the farmer issues there and also about the Mekedatu Kaveri issues, stressing that the government must go all out in making sure that the due share of water that Tamil Nadu is supposed to get, gets it at the end of the day, and there is no compromise. Edappadi Palaniswamy also says that the Karnataka has good rainfall, it does have adequate amount of water, but still has refused water to Tamil Nadu is the big allegation that EPS has leveled. However, Karnataka has been maintaining since day one that there is monsoon deficit, there is water shortage there, and therefore when they don't have adequate water themselves, it's impossible to release water to another state, is what Karnataka government has maintained. But the Tamil Nadu here claiming that Karnataka has adequate water but has refused to give water to Tamil Nadu, and therefore we must go all out and taking out the legal way to secure water for Tamil Nadu, is what Edappadi Palaniswamy says.
3: Anaga, I want to understand here, what exactly are the limitations or reservations that a DMK today has with finding a legal solution to the problem?
4: There's no reservation on the legal solution to the problem. The DMK is supporting for a legal resolution, but what they really want is an all-party meeting to be held. The parties, the likes of TVK, DMK, AIADMK, PMK, MDMK, all the smaller parties in Tamil Nadu, we must all have an all-party meeting and jointly decide on the Mekedatu issue, is what the LOP Udayanidhi from DMK says, to which the Chief Minister has not agreed till now. He has refused for an all-party meeting, and that seems to be the main point of contention between the ruling party and the opposition. The need for an all-party meeting, which the DMK wants, but the ruling government has still now not held an all-party meeting.
3: So, instead of an all-party meeting, right now, given that the House is in session in the state of Tamil Nadu, why is it that the opposition doesn't come up with their own points and push them forward in the House itself? Instead of raising questions about an all-party meeting, why not just come together and find a solution as to what would they suggest be done in this entire situation inside the House itself?
4: Actually done it many times in the past. They have pressed the Tamil Nadu government to make sure that the required amount of water be released. But however, a joint decision can only be taken after consultations with all parties, because it is not one single political party's problem for just the DMK to be giving a solution. Every single political party in Tamil Nadu that has an MLA representing the party in the assembly must all come together and jointly find a solution for this, is the sort of push that DMK is giving at the moment, but to which the ruling party is yet to agree for an all-party meeting.
3: So the ruling party is clearly saying that they have already sent out a resolution to the Prime Minister. That's what the Chief Minister just had to say. Anaga, if you could just take us a little through the contents of that resolution that's been given, and where does the opposition stand on that resolution being sent to the Prime Minister?
4: Well, in fact, it was in the last assembly session that the resolution on Mekedatu was passed in the assembly. It was unanimously passed. The DMK had also welcomed that resolution about the Mekedatu dam construction and the Kaveri water, which was sent to the Prime Minister, where it was detailed with numbers as to how much water Tamil Nadu requires and how it was duty-bound by the orders of Supreme Court to make sure that Tamil Nadu's farmer interests at the end of the day are not getting compromised. So this resolution that was passed in the assembly was even sent to the Prime Minister. Chief Minister had separately written a letter to Prime Minister, and it was given. All of this to make sure that to send across a message that all political parties in Tamil Nadu are united when it comes to matters such as land, water and language. There should not be any compromise in the state. So therefore, all the political parties here sending across a very strong message that the required share of water for Tamil Nadu must be given. So it was exactly in the last assembly session that a resolution on Mekedatu was passed and sent out to the Prime Minister detailing the exact water requirement for Tamil Nadu, but to which till now Karnataka government has been opposing, stating that they have their own water deficit, they have a monsoon deficit, water shortfall is there in Karnataka itself. So how is it possible to release water to Tamil Nadu, is what Karnataka says, because this is monsoon season, we don't have required amount of rainfall even in Karnataka and in Tamil Nadu. Both states are lagging short in adequate rainfall. So therefore, that seems to be the main water shortage problem that both states are facing.
3: You know, I want our viewers' attention to be taken to this interesting exchange that's taken place within the House, and I want your opinion and insights on the same as well, Anaga. It's Nirmal Kumar from the TVK who's now come out to say that we are conducting an all-party meeting. It is on delimitation, but our leader has not been afraid of anyone, and we have called for an all-party meeting now. Will the LOP then be participating in it? That's what we want to know. On that, Udayanidhi Stalin has gone ahead to say that what are you discussing here? Our concerns that we are raising and demanding an all-party meeting is with regards to the special attention motion on Kaveri and water issue. This is what the exchange has taken place between Nirmal Kumar and Udayanidhi Stalin in the house just a little while back. What more are you learning on that very front?
4: Well, that's right. That's exactly what we have been highlighting also. The fact that the Tamil Nadu government has called for a meeting on delimitation, but what the DMK wants is for a meeting on Kaveri issue. So there is a clash in priority, a clash in interests of both the ruling party and the opposition. But it is up to them to really sort this out because both these issues really matter to Tamil Nadu. One is about the voice in the parliament and the other one is about the water shortage issue, both of which are very, very crucial for Tamil Nadu. And this ultimately has to be sorted out. The Chief Minister on August 8th is going to be having a consultation meeting with all the Member of Parliaments who are representing Tamil Nadu in Delhi to find a solution about the delimitation, to really find out if the number of seats for Tamil Nadu will increase or decrease, will the rights of Tamil Nadu be compromised? All of these matters will be deliberated upon on August 8th in the meeting that's going to be helmed by the Chief Minister. The DMK most likely will be participating. However, they've spoken exclusively to India Today and confirmed that the DMK will continue to push back against the bill and that there's no questioning of DMK stance on the delimitation bill. But on the Kaveri issue, which the DMK is asking for an all-party meeting, there is yet to be a solution for that. It is a very controversial and a sensitive issue that concerns both states. A single-handed issue cannot...
3: Yes, Anika, please continue. Me? Yeah, we can hear you. Please continue. Yes, Anika,
4: please continue. So, yeah, the water issue is something that cannot single-handedly be taken by one single political party or one government. It includes both states. The interests of farmers of both states should not be compromised at the end of the day. So jointly, the chief ministers of both states must be sitting and having a dialogue with each other in consultation with the Kaveri Water Management Authority in Delhi. Till now, it has only been a setback for Karnataka with the verdict from the Kaveri Water
3: Anika, Management. Anika, I would request you to just give us a minute here. Adhavarjuna is speaking in the assembly. I want our viewers to quickly just listen into what he has to say.
5: I will pay some money. டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கட்டும், மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 அளவில் சந்திக்க ஒரு தகவலை கொடுக்குறோம். ஸோ சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட், எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது கண்ணை கட்டுவதற்கான, அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
4: திரு மு க ஸ்டாலின் ஸ்பீக்கிங், தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அப் இன் ஆர்ம்ஸ் அண்ட் ஆப்போசிங்.
5: கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான
4: இன் த டிஎம்கே கவர்மெண்ட் ஹெல்ப் பை எம்கே ஸ்டாலின்
5: நிலையில் அதை
4: கர்நாடகா கவர்மெண்ட்
5: நீதிமன்றத்தில் தமிழ்நாடு
4: ஹேட் பிரிபேர்ட் அ பிளான் டு கன்ஸ்ட்ரக்ட் மேகதாது டேம்.
5: 13/11/2020
4: தி டிஎம்கே கவர்மெண்ட் ஹட் தென் மூவ் டு தி சுப்ரீம் கோர்ட்.
5: தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும்
4: 15/4/2020
5: தமிழ்நாடு தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 என்றும் தள்ளுபடி செய்தது. மூன்று முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடியே சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்ச நீதிமன்றத்தில் மூன்று முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய
4: மாண்புமிகு
6: உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி தள்ளுபடி அல்ல. நீங்கள் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று, இரண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று எந்த விதமான மாறுபாடான கருத்தல்ல. அவர் மூன்றாண்டு காலம் யாரையும் கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இது போல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு தளபதி நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு.
1: நான் நமது மாண்பு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்க. நிறைய பேசிட்டீங்க, நிறைய பேசிட்டீங்க. நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து
7: மக்கள் பேசிருக்காங்க, சட்டமன்ற பேசி
1: பாருங்க.
4: சௌமியா அன்புமணி இஸ் டர்ன் டு ஸ்பீக் நவ.
1: காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதை குறித்து அதை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீரை சட்ட ரீதியாக பெற வேண்டிய அவசியம் குறித்து நிறைய பேசிட்டீங்க. இது போதுமானது. மாண்பு உறுப்பினர் சௌமி அன்புமணி அவர்கள் இல்லைங்க, முடிக்க போறேன். ஏற்கனவே ஏக மனதாக நிறைவேற்பட்ட தீர்மானத்தை பற்றி நீங்க பேசுறீங்க, எப்படி நான் அனுமதிப்பேன் நினைக்கிறீங்க
4: நீங்க? On that note, while the Tamil Nadu Assembly session continues, let me just bring back Anaga into the conversation here. Anaga, firstly, before we get into bringing in our insights of what we just made of the conversation, I want you to give some highlights of what just happened, the exchanges that just took place in the House.
8: Well, in fact, that was Adav Arjuna who just finished speaking. He raised a very pertinent question to the Leader of Opposition. When the DMK was in power, the DMK had moved to the Supreme Court to secure the rights of Tamil Nadu on the Mekedatu issue. Not once, but the Supreme Court had dismissed Tamil Nadu's petition on this issue thrice. So that's Adav Arjuna there raising a question to Tamil Nadu Leader of Opposition Udayanidhi as to why is it that Tamil Nadu government constantly lost it out in the Supreme Court? Why were our arguments so weak when you were in power? Detailed the reason as to why the Supreme Court had dismissed Tamil Nadu's petition on the Mekedatu three times. That's the question that Adav Arjuna has asked to Leader of Opposition. He's yet to speak and give a clarification on this matter. There's right now an argument that's happening in the Tamil Nadu Assembly between both parties. The big two issues that are being debated right now is, of course, the Kaveri Mekedatu farmer issue, and the next one is delimitation. Adav Arjuna there pointing fingers at the DMK there, saying that when you were in power and you moved the Supreme Court, were your arguments so flimsy and weak that you lost out the case in the Supreme Court thrice? Give us a detailed explanation as to why is it that the DMK-led Tamil Nadu government lost their case in the Supreme Court. That's the question which Adav Arjuna has posed straightforward to Udayanidhi Stalin. It will be interesting if he really gives out a response as to why is it that Tamil Nadu lost out on that case. You know, all this happened when Karnataka government laid out a DPR for the construction of Mekedatu Dam. So when Karnataka government released a DPR that they were going to construct a Mekedatu Dam, that was when Tamil Nadu government immediately had moved to Supreme Court opposing the dam construction. Not once, but thrice Tamil Nadu lost that case in Supreme Court. That seems to have been the question that Adav Arjuna has put forward to leader of opposition Udayanidhi, seeking answers as to where did we go wrong, why did we lose that case in Supreme Court.
3: Right, Anaga, thank you for bringing us up to date with what's happening inside the house and just putting everything in a nutshell, the exchanges that just took place. We'll keep coming back to you as the session continues. And it seems like now it's getting a little heated up with both sides engaging in a debate over the Mekedatu within the floor of the house. Right now, we are slipping into a short break, but do stay tuned as we come back on the other side with more news and updates.

0: And first up, the Mekadatu water war that is intensifying as this time in Tamil Nadu with government and opposition at loggerheads over convening an all-party meet to discuss the Kaveri issue. Ruckus followed a fierce face-off in the Tamil Nadu Assembly after Tamil Nadu Chief Minister Vijay raised the Mekadatu issue in Assembly. Vijay said that the resolution was already sent to Prime Minister Modi over Mekadatu and that the government had no intention to politicize the issue. Chief Minister Vijay also blamed the DMK for allowing a dam to be built in 1969, which has now created an issue between two states over Kaveri water. Responding to this, the Chief Minister Vijay, Tamil Nadu LOP Udayanidhi Stalin demanded that the government call for an all-party meet immediately to address this issue like that of Karnataka. Tamil Nadu LOP also blamed the government, accusing it of diverting the attention. Udayanidhi also hit out at the government, stating that if the government really cared about farmers, they would have already convened an all-party meeting.
1: நாம் பெங்களூர் போக நினைச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான்.
0: இன்றைய காலத்தில்
1: நாம் பெங்களூர் போக நினைச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை

0: வச்சிருக்கோம். நான் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார், அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகளில் பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், நீ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ, அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28 அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சிச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன், அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே, இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது.
1: நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்புறம் நான் உங்கள் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவனிப்பு தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும், அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது, மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது.
2: அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர், இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் குமார் கேட்டார்.
3: Depend on what happens in Tamil Nadu Assembly. The law is very clear. We don't need anybody's permission to use excess water that is being drained into the sea. And Supreme Court has upheld. We are not taking one drop of water that is due for Tamil Nadu. We are legally bound, constitutionally bound for that, and we will adhere to whatever Supreme Court says. But my only request through you is, just like how we are respecting the law of the land, even they should do it. That's all.
4: He is also hoping that there should be a kind of amicable solution between
5: both the states should sit and sort out things. See, the Congress is in power in the state, and at the same time it is supporting the TVK government in Tamil Nadu. The Congress chief there has gone on record that we will not share Kaveri water with Karnataka, and we will not allow Mekedatu project to be built. This is totally wrong. See, there should be an open mindset, and they should come with a consensus mindset. Both should give and take, and there should be a policy clearance by both the government, and they should not drag the central government in the name of a water issue.
6: Well, It looks like the assembly has become a place for settling scores and sarcasm. That's what we saw, the way how the leader of the opposition put forward the questions and how the chief minister responded to it. Anaga Keshav is live with us. Anaga, the important reason that was trying to be raised by the leader of the opposition was to create or to call for an all-party meeting. Did the government abide to it, or was any kind of like resolution passed on this matter?
7: Well, in fact, the all-party meeting on the Kaveri issue was one of the key demands that the opposition placed today. There was no confirmation or clarification as to whether they'll really convene one. But as of now, there's only a meeting on delimitation that's going to be convened tomorrow. But on the Kaveri issue, the DMK has been demanding and urging for an all-party meeting. They even pointed fingers at Karnataka, saying that when Karnataka can convene an all-party meeting, why not us too? This is not one single party issue. This is something that every single political party must convene and jointly decide, is what the DMK says, thereby further pushing their demand for an all-party meeting. But will that really be held or not is still the big question. But Vijay also gave a clarification on the floor of the house about his attempt to meet with the Karnataka chief minister, but it did not really materialize. He says that I even took that insult for the people of Tamil Nadu. So that's the kind of dramatic turn of events that we saw happen in the floor of the house today.
6: Well, this is a very important aspect in development that has occurred. Anaga, Apurva Jayachandran, one thing we could actually see is that the leader of the opposition calling for an all-party meeting and also asking about the funds that needs to be released for the drought relief. For that, the chief minister responded asking the leader of the opposition to read the newspapers. What exactly was happening between them?

0: with her husband had brought in immense mental agony to her. And therefore, that is why she wants to go ahead and file a divorce petition, was the grounds on which she had filed. But now it looks like things have taken a different turn. What's going to happen next, that only time can tell.
1: All right, Anagha, appreciate you joining us with all the latest details that Anagha is quoting from what is in the public domain, what is as per court, and what could be the next step in this case. Thank you, Anagha, for the latest. I want to take you now to Tamil Nadu Assembly, because what's happening there is very interesting. Remember, the Mekadatu project has been a controversy, whether it's about Tamil Nadu or the neighbor states, but even for Tamil Nadu, it's become an opposition versus government issue. Vijay government is charging at the opposition, saying when DMK was in the government, they were the ones who got her dam made, and therefore that's led to this full-on issue between not just states, but parties and people. And with the Mekadatu project, the next step that's coming in, as the opposition is also stepping up attack against the government, Vijay says the resolution was already sent to Prime Minister Modi over Mekadatu. Government had no intention to politicize the issue. Responding to Chief Minister Vijay, Tamil Nadu Leader of Opposition Udayanidhi Stalin demanded government call for an all-party meeting immediately to address the issues like that of Karnataka or concerning Karnataka. Tamil Nadu LOP also blamed the government, accusing it of diverting attention. Udayanidhi has hit out at the government, stating if the government really cared about the farmers, they would have already convened an all-party meeting.
2: நாம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்.
3: நான் கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார், அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகளில் பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், நீ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க வர வேண்டாம், நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ, அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம்.
4: Depend on what happens in Tamil Nadu Assembly. The law is very clear. We don't need anybody's permission to use excess water that is being drained into the sea. And Supreme Court has upheld. We are not taking one drop of water that is due for Tamil Nadu. We are legally bound, constitutionally bound for that, and we will adhere to whatever Supreme Court says. But my only request through you is, just like how we are respecting the law of the land, even they should do it. No, that's
5: he
4: all.
5: He is also hoping that there should be a kind of amicable solution between both.
6: Both the states should sit and sort out things.

0: லாட்ரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு, ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு.
2: So you get a sense of how intense the face-off was between the TVK and the DMK. But things really got heated when we saw a detailed discussion on the Kaveri issue. And you had the DMK, led by Leader of Opposition Udayanidhi Stalin, in the House suggesting that the TVK has done nothing to ensure that the rights of Tamil Nadu and the Kaveri water are preserved, or that Karnataka releases the water that's owed to the state. This prompted a response from Chief Minister Vijay as well. And so you had the stage set for a face-off between Chief Minister Vijay and Leader of Opposition Udayanidhi Stalin. Let's take a look at that.
1: லாட்டரி நிறுவனத்திலிருந்து
0: அவருடைய அமைச்சர் அவர்கள்
3: மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு.
4: The Mekedatu water war is only intensifying. After protests in Karnataka, it is now Tamil Nadu that witnessed uproar and chaos. Mekedatu dam controversy once again dominated proceedings in the Tamil Nadu Assembly. Tamil Nadu Leader of Opposition Udayanidhi Stalin urged the government to convene an all-party meeting, saying Tamil Nadu must present a united front against Karnataka's plan to construct the Mekedatu dam across Kaveri River. Udayanidhi questioned why the government was avoiding an all-party consultation despite demands from political parties. He also targeted the Chief Minister over reports of a proposed Karnataka visit, asking whether the visit would happen and whether an all-party meeting would finally be convened.
3: பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன்.
5: பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திரு. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிக்கிறாங்களோ, அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம்.
6: எதிர்கட்சி தலைவர்
4: Leader of the House Sengotian objected to the remarks, saying only the Mekedatu issue should be discussed and accusing the opposition of introducing misleading political arguments.
6: முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள்.
4: As Chief Minister Vijay rose to respond, AIADMK leader EPS demanded that party leaders also be allowed to participate in the debate. Replying to the opposition, Chief Minister Vijay dismissed the demand for an all-party meet. He appealed to parties not to politicize the issue, saying the government stand had already been conveyed to Prime Minister Narendra Modi through an official letter.
3: குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல.
4: Udayanidhi also accused the government of diverting attention from the Mekedatu issue, saying the opposition had specifically sought discussions on the dam and farmers' loan waiver.
5: நான் கேட்பதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார், அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார்.
7: கனவுகளை அறிவித்துள்ளது, இலக்குகள்